நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா, நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்டா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா.

0: ஒட்டு கிடுச்சு
1: என்னங்கிட்டே
0: நித்தம் பொண்ணு சுத்தி வரட்டா நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கிரட்டா
1: சிக்கன்.

0: இன்னி தண்ணித்தம் வந்த சுத்தி வரட்டா, நெஞ்சுக்குள்ள பண்ணா வச்சு கீரட்டா.
1: சுத்தி வரட்டா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரட்டா. என்னங்கிறதே